0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த வேயுரு தோழி பங்கன், பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஓம் சிவாய நம சைவம் தம் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள் பாடல். பாபநாசம் சிவன் இயற்றிய உமையோர் பாகனே ராகம் நாட்டை பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் பித்தம் தெளிய. பாடியிருப்பவர் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் சிதம்பரமே நினை மனமே. பாடிப்பவர் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Now we welcome you all to listen the great Vedic chant, Sri Rudra Ganapatha.

சோழ வளநாடே சுடற்கொழுந்து ஈசனுக்கு சுந்தரத் திருக்கோயில் சுற்றாலயங்களாகச் சுற்றுமுள்ள திருவூர்கள் நடுவனதாக நம்பன் இடைமருது நந்தி ஆவடுதுறை என்பர் ஆன்றோர். மருது என்று சொல்லப்பெறும் மருத மரங்களை திருத்தலமாகக் கொண்ட பழம்பதிகள் மூன்று. அவை மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், திருப்புடார்ஜுனம் என்பர். அர்ஜுனம் என்றால் மருத மரம் என்று பொருள். திருப்பருப்பதம் வடநாட்டு திருத்தலங்களில் ஒன்றாக உள்ளது. ஸ்ரீசைலம் என்று இன்று வழங்கப்பெறும் திருத்தலம் அது. மத்தியார்ஜுனம் என்பது திருவிடை மருதூர். திருப்புட அர்ஜுனம் என்பது பாண்டிய நாட்டில் உள்ள திருப்புடை மருதூர் என்பர் சான்றோர். திருவிடை மருதூர் எல்லாம் வல்ல மகாலிங்க பெருமான் எழுந்தருளியுள்ள பழம்பதி. அன்னை பிரகத் சுந்தர குஜாம்பிகை ஆலயம் வலப்பால் அமைந்த சிறப்பினது ஆம். பச்சை நிறமுடைய பரசிவத்தை இச்சையுடன் வழிபடும் பாங்கில் வடக்கு பார்த்த பிள்ளையார் இமையோர் பெருமானாக ஏகநாயகர் அண்டினோர்க்கு அருள் பாலிக்கும் அன்னை மூகாம்பிகை அடலேர் என விளங்கும் அற்புத நந்தி யாவும் அவசியம் கண்டுதொழ வேண்டிய மூர்த்தங்களாம். திருமால், இலக்குமி, நான்முகன், சரஸ்வதி, 3 கோடி உருத்திரர்கள், 12 சூரியர்கள், வசிட்டர் முதலான முனிபுங்கவர்கள், அகத்தியர், கபிலர், சிவவாக்கியர், பட்டினத்தடிகள், பத்ரகிரியார் முதலிய அருளாளர்கள் பரவிய பழம்பதி இடைமருது. வரகுணத்தேவர் ஆற்றிய அரும்பணிகள் பல. ஐராவணம் பூசித்த வரலாறும் உண்டு. 4 திருவாக்குகளும் பெற்ற திருவூர். ஆடல் விடங்கத்தேவர் அருமை திருமகனாரை அருணகிரிநாதரும் போற்றிப் பரவியுள்ளார். திருவாவடுதுறை ஆதீன அருளாட்சியில் ஒளிரும் திருக்கோயில்களில் ஒன்று திருவிடை மருதூர். திருஞான சம்பந்த பெருமான் ஆதிசேடன் வழிபட்ட திருநாகேச்சரத்து இனிதமரும் செங்கனகத் தனிக்குன்றை வணங்கி நாகநாதப் பெருமானின் பிணிதீர்க்கும் பெருங்கருணையைப் போற்றி திருவிடை மருதூர் தொழ எழுந்தருளும் காலத்து ஓடேகலன் எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினார் என்பது வரலாறு. போகும்போது அளவில்லா பெருமகிழ்ச்சி திருவுள்ளத்து எழ என்னை ஆளும்பிரான் உரைகின்ற இடைமருது ஈதோ என்று பாடியருளினர். பண்ணோடு இசைபாடிய இப்பாடல்கள் பாடுவோர் விண்ணோர் உலகில் சிறப்புற்று இருப்பர் என்பது பதிகப்பலன். ஓடே கலன் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கராகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநெடுங்கலம். சோழ நாட்டில் உள்ள காவிரியின் தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருநெடுங்கலம். திருநெட்டான்குளம் என்றும் வழங்கப்பெறுகிறது. வங்கிய சோழன் பூஜித்து பேறு பெற்ற திருத்தலம். சுவாமி நித்ய சுந்தரர், தேவி ஒப்பிலா நாயகி. தீர்த்தம் சுந்தர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம். தலமரம் வில்வம். திருநெடுங்கலமுடைய நாயனார் உலகாண்ட ஈஸ்வரமுடையார் கலந்தை நாயகர். திருநெடுங்கலமுடைய தம்பிரானார் நிழலார் சோலை வளமுடைய நாயனார் என்பன இறைவர் தம் கல்வெட்டு திருப்பெயர்களாம். தவம் செய்த அம்பிகையை இறைவர் கள்ள உருவில் தோன்றி கைத்தளம் பற்ற அச்சமுற்ற அம்பிகை ஓடி ஒளிந்த இடம் ஒளிமதிச் சோலை என்று வழங்கப்பெறுகிறது. இறைவர் தம் மூலட்டானத்தின் மேல் இரட்டை விமான அமைப்பு புதுமையானது. ஆலமர் செல்வன் அழகிய கோலம் நெஞ்சை பிணைப்பதாம். அகத்தியர் முதலான முனிவர்கள் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள வெண்கல குதிரை விந்தையான அமைப்புடையது. நெடுங்கல திருப்பதிக கருத்துக்கள் யாவும் ஆலய ராஜகோபுரத்தில் அழகிய சிற்பங்களாக வடிக்கப் பெற்றுள்ளன. சோழர்கால கல்லூரல் சிறந்த வேலைப்பாடு உடையது. பொற்சுண்ணம் இடிக்க பயன்படுத்தினர் போலும். நெடுங்கலத்தான் பாதம் நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி பாடுவார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். எறும்பியூர் திருமலை கல்வெட்டில் வடவீரநாட்டு நெடுங்கலத்து மகாதேவர் என்ற குறிப்பு காணப்படுகிறது. திரு எறும்பியூர் முதலான திருத்தலங்களை போற்றி துதித்த புகழிவேந்தர் நீரணி பவளப் பொறுப்பின் நெடுங்கல மாநகர் சென்று சேர்ந்தார். நெடுங்கலத்து ஆதியை அன்பால் அகம் குழைந்து பரவிய பிள்ளை பெருமான் இடும்பைகள் தீர்த்து அருள் செய்வாய் என்னும் இன்னிசை பாமாலை பாடினார் என்பது புராணம். திருநெடுங்கலத்து எம்மானை திருஞான சம்பந்த பெருமான் பாடியருளிய திருப்பதிகம் உலகறிந்ததொன்று. மக்கள் வழக்கில் இடர்களையும் திருப்பதிகம் என்று போற்றுவர். இடர் என்றால் துன்பம். துன்பம் களைய ஓத வேண்டிய பதிகம் இது. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தேவாரம் திருப்பெருகு சிவஞான செல்வர் பாடிய தீந்தமிழ் பதிகத்தை பாடி பயன் துய்த்தோர் எண்ணிலர். மறையுடையாய் தோளுடையாய் எனத் தொடங்கும் இத்திருப்பதிகத்தில் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று அருளியிருக்கும் திறம் நோக்க அடியவர்கள் சிவமே பரம்பொருள் என்ற தெளிந்த சிந்தையராய் கொள்கை நலம் வாய்ந்தவராய் இருத்தல் வேண்டும் என்பது குறிப்பு பொருளாம். ராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் தாழ்நிழற்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நீரு கொண்டார் இடர்களையாய் நின் அடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் என்ற தொடர்கள்தாம் எத்துணை பொருட்சிறப்புடையன. இப்பதிகம் இசைப்போர்க்கு துன்பங்கள் நீங்குவதோடு பாவங்களும் விலகும் என்பது பதிகப்பலன். மறையுடையாய் எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

நமஹ, ஷடாய நமஹ, சங்கஹஸ்தாய நமஹ, சத்ருஹந்த்ரே நமஹ, சமிதாகில துஷ்கிருதாய நமஹ, ஷரஹஸ்தாய நமஹ, சதாவர்த்தாய நமஹ, சதக்ரதுவரப்ரதாய நமஹ, சம்பவே நமஹ, சம்யாக புஷ்பார்ச்சியாய நமஹ, சங்கராய நமஹ, சதருத்ரகாய நமஹ, சம்யாகராய நமஹ, சாந்தமனசே நமஹ, சாந்தாய நமஹ, சசிகலாதராய நமஹ, ஷடானன குரவே நமஹ, ஷண்டாய நமஹ, ஷட்கர்மநிரதாய நமஹ, சகவே நமஹ, ஷட்ஜாதிரசிகாய நமஹ, ஷஷ்டாய நமஹ, ஷஷ்டிப்ரீதாய நமஹ, ஷடங்கவதே நமஹ, ஷடூர்மிரஹிதாய நமஹ, ஷஷ்ட்யாய நமஹ, ஷிட்காய நமஹ, ஷாட்குண்யதாயகாய நமஹ, சத்யப்ரியாய நமஹ, சத்யதாம்னே நமஹ, சம்சாரரஹிதாய நமஹ, சமாய நமஹ, சக்யை நமஹ, சந்தானகுஷலாய நமஹ, சர்வசம்பத்ப்ரதாயகாய நமஹ, சகராய நமஹ, சாகராந்தஸ்தாய நமஹ, சத்ராஷாய நமஹ, சரணாய நமஹ, சஹாய நமஹ, சாம்பாய நமஹ, சநாதனாய நமஹ, சாதவே நமஹ, சாராசாரவிஷாரதாய நமஹ, சாமகானப்ரியாய நமஹ, சாராய நமஹ, சரஸ்வத்யாசுபூஜிதாய நமஹ, ஹதாராதயே நமஹ, ஹம்சகதயே நமஹ, ஹாஹாஹூஹூ ஸ்துதிப்ரியாய நமஹ, ஹரிகேஷாய நமஹ, ஹரித்ராங்காய நமஹ, ஹரிண்மணி சரோஹடாய நமஹ, ஹரிபூஜ்யாய நமஹ, ஹராய நமஹ, ஹார்யாய நமஹ, ஹரிணாங்கஷிகண்டாய நமஹ, ஹாஹாகாராதிரஹிதாய நமஹ, ஹனுநாசாய நமஹ, ஹஹுங்கிருத்யாய நமஹ, லாலானனாய நமஹ, லதாசோமாய நமஹ, லக்ஷ்மீகாந்தவரப்ரதாய நமஹ, லம்போதரகுரவே நமஹ, லப்யாய நமஹ, லவலீஷாய நமஹ, லலாயகாய நமஹ, க்ஷயத்வீராய நமஹ, க்ஷமாயுக்தாய நமஹ, க்ஷயாதிரஹிதாய நமஹ, க்ஷமினே நமஹ, க்ஷத்ரியாந்தகராய நமஹ, க்ஷாந்தாய நமஹ, க்ஷாத்ரதர்மப்ரவர்த்தகாய நமஹ, க்ஷயிஷ்ணுவர்தனாய நமஹ, க்ஷாந்தாய நமஹ, க்ஷபநாதகலாதராய நமஹ, க்ஷபாதிபூஜனப்ரீதாய நமஹ, க்ஷபணாந்தாய நமஹ, க்ஷராக்ஷராய நமஹ, ருத்ராய நமஹ, மன்யவே நமஹ, சுதன்வனே நமஹ, பாஹுமதே நமஹ, பரமேஸ்வராய நமஹ, ஸ்விஷவே நமஹ, ஸ்விஷ்டக்ருதே நமஹ,

சிவாய நமஹ, கிரீஷாய நமஹ, பாகசாசனாய நமஹ, கிரித்ராய நமஹ, புருஷாய நமஹ, பிராணாய நமஹ, பஞ்சபிராண பிரவர்த்தகாய நமஹ, அத்யவோசாய நமஹ, மகாதேவாய நமஹ, அதிவக்த்ரே நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஈசானாய நமஹ, ததமாய நமஹ, தேவாய நமஹ, பிஷஜாம்பதயே நமஹ, ஈஸ்வராய நமஹ, தாம்ராய நமஹ, அருணாய நமஹ, விஸ்வநாதாய நமஹ, பப்ரவே நமஹ, சுமங்கலாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, சிவாய நமஹ, ஹ்ருஷ்டாய நமஹ, தேவதேவாய நமஹ, விலோஹிதாய நமஹ, கோபவஷ்யாய நமஹ, விஸ்வகர்த்ரே நமஹ, உதஹார்ய ஜனேக்ஷிதாய நமஹ, விஸ்வத்ருஷ்டாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, மீருஷ்டாய நமஹ, பகவதே நமஹ, ஹராய நமஹ, சதேஷுதயே நமஹ, கபர்தினே நமஹ, சோமாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, பவாய நமஹ, அநாததாய நமஹ, அதிதிருஷ்ணவே நமஹ, சத்வநாம் ரக்ஷகாய நமஹ, பிரபவே நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, மகாதேவாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, த்ரிபுராந்தகாய நமஹ, த்ரிகாக்னிகாலாய நமஹ, காலாக்னிருத்ராய நமஹ, நீலாய நமஹ, அதிபாய நமஹ, அநிலாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, சதாசம்பவே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹ, சிவாய நமஹ, ஸ்வர்ணபாஹவே நமஹ, சைன்யபாலாய நமஹ, திஷாதிஷாய நமஹ, வனஸ்பதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, பசுபதயே நமஹ, உக்ராய நமஹ, சஸ்பிஞ்சராய நமஹ, அந்தகாய நமஹ, துஷீமதே நமஹ, மார்கபாய நமஹ, பப்ரவே நமஹ, திவ்யாதினே நமஹ, அன்னபாலகாய நமஹ, புஷ்டாய நமஹ, பவாதிபாய நமஹ, லோகநாதாய நமஹ, ருத்ராததாயிகாய நமஹ, க்ஷேத்ரேஷாய நமஹ, சூதபாய நமஹ, அஹந்த்யாய நமஹ, வனபாய நமஹ, ரோஹிதாய நமஹ, ஸ்தபாய நமஹ, விருக்ஷேஷாய நமஹ, மந்த்ரஜாய நமஹ, வாண்யாய நமஹ, புவந்த்யாய நமஹ, வாரிவஸ்கிருதாய நமஹ, ஓஷதீஷாய நமஹ, மஹாகோஷாய நமஹ, க்ரந்தனாய நமஹ, பத்திநாயகாய நமஹ, ருச்னவீதினே நமஹ, தாவமானாய நமஹ, சத்வநாம்பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, சஹமானாய நமஹ, நிர்வியாதயே நமஹ, அவ்யாதயே நமஹ, ககுபாய நமஹ, நடாய நமஹ, நிஷங்கினே நமஹ, ஸ்தேனபாய நமஹ, கக்ஷாய நமஹ, நிசேரவே நமஹ, பரிசாரகாய நமஹ, ஆரண்யபாய நமஹ, ஸ்ருகாவினே நமஹ, ஜிகாம்சவே நமஹ, முஷ்ணபாய நமஹ, அசிமதே நமஹ, நக்தஞ்சராய நமஹ, ப்ரக்ருந்தாய நமஹ, உஷ்ணீஷினே நமஹ, கிரிசஞ்சராய நமஹ, புலுஞ்சாய நமஹ, இஷுமதே நமஹ, தன்வினே நமஹ, ஆதன்வதே நமஹ, பிரதிதானவதே நமஹ, ஆயச்சாய நமஹ, விசிருஜாய நமஹ, ஆத்மனே நமஹ, வேதனாய நமஹ, ஆசனாய நமஹ, பராய நமஹ, ஷயனாய நமஹ, ஸ்வாபகிருதே நமஹ, ஜாக்ரதே நமஹ, ஸ்திதாய நமஹ, தாவனகாரகாய நமஹ, சபாபதயே நமஹ, துரங்கேஷாய நமஹ, உகணாய நமஹ, த்ரும்ஹதயே நமஹ, குரவே நமஹ, விஸ்வாய நமஹ, வ்ராதாய நமஹ, கணாய நமஹ, விஸ்வரூபாய நமஹ, வைரூப்யகாரகாய நமஹ, மஹதே நமஹ, அணீயசே நமஹ, ரதபாய நமஹ, சேனான்யே நமஹ, க்ஷத்ரசங்கிரஹாய நமஹ, தக்ஷ்ணே நமஹ, ரதகாராய நமஹ, உலாலாய நமஹ, கர்மகாரகாய நமஹ, புஞ்சிஷ்டாய நமஹ, நிஷாதாய நமஹ, இஷுக்ருதே நமஹ, தன்வகாரகாய நமஹ, மிருகயவே நமஹ, ஸ்வானபாய நமஹ, தேவாய நமஹ, பவாய நமஹ, ருத்ராய நமஹ, சர்வகாய நமஹ, பசுபாய நமஹ, நீலகண்டாய நமஹ, க்ஷிதிகண்டாய நமஹ, கபர்தப்ருதே நமஹ, யுக்தகேஷாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, சததன்வனே நமஹ, கிரீஷ்வராய நமஹ, சிபிவிஷ்டாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, இஷுமதே நமஹ,
ह्रस्वाय नमः वामनाय नमः बहुवर्षवयसे नमः वृद्धाय नमः संवृद्ध्वसे नमः प्रथमाय नमः अग्रियाय नमः आशवे नमः अजिराय नमः शीघ्रियाय नमः शीभ्याय नमः ऊर्म्याय नमः वस्वन्याय नमः श्रोताय नमः दीप्याय नमः ज्येष्ठाय नमः कनिष्ठाय नमः पूर्वजाय नमः अपराय नमः मध्याय नमः अपगल्भाय नमः आशुषेणाय नमः आशुरथाय नमः शूराय नमः बिन्धिवर्मधृषे नमः वरूथिने नमः बिल्मिने नमः कवचिने नमः श्रुतसेनाय नमः दुन्दुभये नमः धृष्णवे नमः प्रहिताय नमः दूताय नमः निषङ्गिणे नमः तीक्ष्णसायकाय नमः आयुधिने नमः स्वायुधिने नमः देवाय नमः उपवीतिने नमः सुधन्वदृशे नमः श्रुत्याय नमः पथ्याय नमः काट्याय नमः नीप्याय नमः सूद्याय नमः सरोद्भवाय नमः नाद्याय नमः वैशन्ताय नमः कूप्याय नमः अवट्याय नमः वर्ष्याय नमः मेघ्याय नमः वैद्युताय नमः ईध्र्याय नमः आतप्याय नमः वातोत्थाय नमः रश्मिजाय नमः वास्तवाय नमः अस्तुपाय नमः सोमाय नमः रुद्राय नमः ताम्राय नमः अरुणाय नमः शङ्गाय नमः ईश्वराय नमः उग्राय नमः भीमाय नमः अग्रेवधाय नमः दूरेवधाय नमः हन्त्रे नमः हनीयसे नमः वृक्षाय नमः हरिकेशाय नमः प्रतर्दनाय नमः ताराय नमः शम्भवे नमः मयोभुवे नमः शङ्कराय नमः मयस्कराय नमः शिवाय नमः शिवतराय नमः तीर्थ्याय नमः कूल्याय नमः पार्याय नमः वार्याय नमः प्रतरणाय नमः उत्तरणाय नमः आलाद्याय नमः आतार्याय नमः शष्प्यबेनजाय नमः सिकत्याय नमः प्रवाह्याय नमः हिरण्याय नमः प्रमथाय नमः किंशिलाय नमः क्षयनाय नमः पूलगाय नमः गोष्ठ्याय नमः पुलस्त्याय नमः गृह्याय नमः तल्प्याय नमः गेह्याय नमः काट्याय नमः गह्वरेष्ठाय नमः हृदोद्भवाय नमः निवेष्ट्याय नमः पांसुमध्यस्थाय नमः रजस्याय नमः हरितस्थिताय नमः शुष्क्याय नमः लोप्याय नमः उलप्याय नमः ऊर्म्याय नमः सूर्म्याय नमः पर्णजाय नमः पर्णशद्याय नमः अपगुरकाय नमः अभिग्नोत्खिद्यकोविदाय नमः अवकिरिकाय नमः ईशानाय नमः देवादिहृदयान्तराय नमः विक्षीणकाय नमः विचिन्वत्याय नमः आनिर्हते नमः आमिवत्ककाय नमः द्रापये नमः अन्धस्पतये नमः दात्रे नमः दरिद्रते नमः लीललोहिताय नमः तवस्वते नमः कपर्दीशाय नमः क्षयद्वीराय नमः गोहनाय नमः पुरुषन्ताय नमः गर्तगताय नमः यूने नमः मृगवरोग्रकाय नमः मृडाय नमः जरित्रे नमः रुद्राय नमः मीड्याय नमः देवपतये नमः हरये नमः मीडुष्टमाय नमः शिवतमाय नमः भगवते नमः अर्णवान्तराय नमः शिखिने नमः पृथ्वीवाससे नमः पिनाकिने नमः वृषभस्थिताय नमः अग्निशवे नमः वर्षेशवे नमः वातेशवे नमः पृथिवीस्थाय नमः दिविष्ठाय नमः अन्तरिक्षस्थिताय नमः हराय नमः अप्सुस्थिताय नमः विश्वनेत्रे नमः पतिस्थाय नमः वृक्षमूलगाय नमः भूताधिपाय नमः प्रमतपाय नमः अवपलाय नमः सहस्रास्याय नमः सहस्रनयनश्रवसे नमः ऋग्गणात्मने नमः यजुर्मध्याय नमः साममध्याय नमः गणाधिपाय नमः ऊर्म्याय नमः वर्षीशपरमाय नमः शिखायै नमः स्तुत्याय नमः
அனசூயகாய நமஹ, மைத்ராயணாய நமஹ, மித்ரகதயே நமஹ, தண்டுப்ரீதாய நமஹ, ரிடிப்ரியாய நமஹ, உமாதவாய நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சநாதனாய நமஹ, சோமாய நமஹ, ருத்ராய நமஹ, மேகபதிவங்கவே நமஹ, மருதாம்பித்ரே நமஹ, அருஷாய நமஹ, அத்வரேஸ்வராய நமஹ, ஜலாஷபேஷஜாய நமஹ, பூரிதாத்ரே நமஹ, சுஜன்வினே நமஹ, சுராய நமஹ, சம்ராஜே நமஹ, புராம்பிதே நமஹ, துக்கஸ்தாய நமஹ, சத்பதயே நமஹ, பாவனாய நமஹ, க்ரதவே நமஹ, ஹிரண்யரேதசே நமஹ, துரதர்ஷாய நமஹ, விஸ்வாதிகாய நமஹ, உருக்ரமாய நமஹ, உருகாயாய நமஹ, அமிதகுணாய நமஹ, மகாபூதாய நமஹ, த்ரிவிக்ரமாய நமஹ, அமிர்தாய நமஹ, அஜராய நமஹ, அஜய்யாய நமஹ, ருத்ராய நமஹ, அக்னயே நமஹ, புருஷாய நமஹ, விராஜே நமஹ, துஷாராஜே நமஹ, பூஜிதபதாய நமஹ, மகாஹர்ஷாய நமஹ, ரசாத்மகாய நமஹ, மஹர்ஷயே நமஹ, புத்திதாய நமஹ, கோப்த்ரே நமஹ, குப்தமந்த்ராய நமஹ, கதிப்ரதாய நமஹ, கந்தர்வகானப்ரீதாத்மனே நமஹ, கீதப்ரீதாய நமஹ, புருஷாசனாய நமஹ, வித்வேஷணஹராய நமஹ, ஹார்யாய நமஹ, ஹர்ஷக்ரோதவிவர்ஜிதாய நமஹ, பக்தப்ரியாய நமஹ, பக்திவஶ்யாய நமஹ, பயஹ்ருதே நமஹ, பூதசங்கபிதே நமஹ, புவனேஷாய நமஹ, பூதராத்மனே நமஹ, விஸ்வவந்த்யாய நமஹ, விசோஷகாய நமஹ, ஜரநாசாய நமஹ, ரோகநாசாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, வரப்ரதாய நமஹ, புண்டரீக மஹாஹாராய நமஹ, புண்டரீக த்வகம்பராய நமஹ, ஆகண்டல முகஸ்துத்யாய நமஹ, குண்டலினே நமஹ, குண்டல பிரியாய நமஹ, சண்டாம்சு மண்டலாந்தஸ்தாய நமஹ, சசிகண்ட சிகண்டகாய நமஹ, சண்ட தாண்டவ சன்னாஹாய நமஹ, சண்டகோபாய நமஹ, அகிலாண்டகாய நமஹ, சண்டிகா பூஜித பதாய நமஹ, மண்டனா கல்ப காண்டஜாய நமஹ, ரணசௌண்டாய நமஹ, மகாதண்டாய நமஹ, துகுண்ட வரதாயகாய நமஹ, கபாலமாலாபரணாய நமஹ, தாரணாய நமஹ, சோகஹரணாய நமஹ, விதாரணாய நமஹ, சூலகராய நமஹ, தர்ஷணாய நமஹ, சத்ருமாரணாய நமஹ, கங்காதராய நமஹ, கரதராய நமஹ, த்ரிபுண்ட்ரவலிபாசுராய நமஹ, சம்பராரிஹராய நமஹ, தக்ஷஹராய நமஹ, அந்தகஹராய நமஹ, ஹராய நமஹ, விஸ்வஜிதே நமஹ, கோஜிதே நமஹ, ஈசானாய நமஹ, அஸ்வஜிதே நமஹ, தனஜிதே நமஹ, ஊர்வராஜிதே நமஹ, உத்வஜிதே நமஹ, சர்வஜிதே நமஹ, சர்வஹாரகாய நமஹ, மந்தார நிலையாய நமஹ, நந்தாய நமஹ, குந்தமாலாதராய நமஹ, அம்புதாய நமஹ, நந்திப்ரீதாய நமஹ, மந்தஹாசாய நமஹ, சுரவிருந்த நிஷேவிதாய நமஹ, முச்சுகுந்தார்ச்சிதபதாய நமஹ, த்வந்த்வஹீனேந்திரார்ச்சிதாய நமஹ, விஸ்வாதாராய நமஹ, விஸ்வநேத்ரே நமஹ, வீதிஹோத்ராய நமஹ, வினீதகாய நமஹ, சங்கராய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாஸ்த்ரே நமஹ, சஹமானாய நமஹ, சஹஸ்ரதாய நமஹ, தீமாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, நித்யாய நமஹ, அம்பராந்தநர்த்தனாய நமஹ, உக்ராய நமஹ, பவஹராய நமஹ, தௌம்யாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, விராஜிதாய நமஹ, வஞ்சகாய நமஹ, நியதாய நமஹ, விஷ்ணவே நமஹ, பரிவஞ்சகாய நமஹ, ஈஸ்வராய நமஹ, உமாவரப்ரதாய நமஹ, முண்டினே நமஹ, ஜடிலாய நமஹ, சுசிலக்ஷணாய நமஹ, சர்மாம்பராய நமஹ, காந்திகராய நமஹ, கங்காலவரவேஷதிருஷே நமஹ, மேகலினே நமஹ, அஜினினே நமஹ, தண்டினே நமஹ, கபாலினே நமஹ, மேகலாதராய நமஹ, சத்யோஜாதாய நமஹ, காளிபதயே நமஹ, வரேண்யாய நமஹ, வரதாய நமஹ, முனயே நமஹ, வசாப்ரியாய நமஹ, வாமதேவாய நமஹ, தத்பூர்வாய நமஹ, வடமூலகாய நமஹ, உலூகரோம்னே நமஹ, கோராத்மனே நமஹ, லாஸ்யப்ரீதாய நமஹ, லகவே நமஹ, ஸ்திராய நமஹ,
அனோரணீயசே நமஹ, ஈசானாய நமஹ, சுந்தரப்ருவே நமஹ, சுதாண்டவாய நமஹ, கிரீட்டிமாலாபரணாய நமஹ, ராஜராஜலசத்கதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, யோமகேஷாய நமஹ, யசோதராய நமஹ, பாதாளவசனாய நமஹ, பர்த்ரே நமஹ, க்ஷிபிவிஷ்டாய நமஹ, கிருபாகராய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, திவ்யாத்மனே நமஹ, ரிஷதர்மணே நமஹ, விரோசனாய நமஹ, தைத்யேந்திரவரதாய நமஹ, வைத்யாய நமஹ, சுரவந்தியாய நமஹ, அகநாசகாய நமஹ, ஆனந்தேஷாய நமஹ, குஷாவர்த்தாய நமஹ, நந்தியாவர்த்தாய நமஹ, மதுப்ரியாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, விரூபாக்ஷாய நமஹ, வனானாம் பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, மஸ்தகாதாய நமஹ, வேதவேத்யாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, ப்ரஹ்மாவுதனப்ரியாய நமஹ, பிஷங்கிதடஜடாஜூடாய நமஹ, தடில்லோகவிலோசனாய நமஹ, கிருஹாதாராய நமஹ, கிராமபாலாய நமஹ, நரசிம்மவிநாசகாய நமஹ, மத்ஸ்யக்னே நமஹ, கூர்மபிருஷ்டஸ்திதிதராய நமஹ, பூதாரதாரகாய நமஹ, விதீந்திரபூஜிதபதாய நமஹ, பாரதாய நமஹ, வாரிதிஸ்திதாய நமஹ, மகோதயாய நமஹ, மகாதேவாய நமஹ, மகாபீஜாய நமஹ, மகாங்கத்ருஷே நமஹ, உலூகநாகாபரணாய நமஹ, விதிகந்தரபாதனாய நமஹ, ஆகாஷகோஷாய நமஹ, ஹார்தாத்மனே நமஹ, மாயாவினே நமஹ, ப்ரக்ருதேஃபராய நமஹ, சுக்லாய நமஹ, த்ரிசுக்லாய நமஹ, த்ரிமதவே நமஹ, த்ரிசுபர்ணாய நமஹ, ஷடங்கவிதே நமஹ, லலநாஜனபூஜ்யாங்க்ரயே நமஹ, லங்காவாசாய நமஹ, அநிலாசனாய நமஹ, விஸ்வதச்சக்ஷுஷே நமஹ, ஈசானாய நமஹ, விஸ்வதோபாஹவே நமஹ, ஈஸ்வராய நமஹ, சர்வாத்மனே நமஹ, பாவனாகம்யாய நமஹ, ஸ்வதந்த்ராய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, விஸ்வபக்ஷாய நமஹ, விதுருபாக்ஷாய நமஹ, சர்வதேவசிரோமணயே நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, சத்யாய நமஹ, ஆனந்தாய நமஹ, ஞானானந்த மஹாபலாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. இதி ஸ்ரீ சிவரஹஸ்யே பர்காக்யே பஞ்சமாம்ஷே சத்வாரிம்ஷோத்யாயே சிவசஹஸ்ர

ஸ்ரீ சிவமயம். ஸ்ரீ சிதம்பர தாண்டவேஸ்வர அஷ்டோத்தர சதநாம சம்மேளன நாமாவளிகி, அதனுடைய ஸ்தோத்திரம். சிதம்பர ரகசியத்தில் இரண்டாவது கண்டம் பூஜா கண்டத்தில் 24வது அத்தியாயத்தில் உரைக்கப்பட்டுள்ளது. சம்மேளனம் எனப்படுவது அம்மையையும் அப்பனையும் ஒரு சேர அர்ச்சிக்கும் ஒரே விதமான நாமாக்களுடைய ஆண்பால் பெண்பாலாக பகிர்ந்து அர்ச்சிப்பதாகும். இம்முறை சிதம்பரத்திலே விசேஷமாக கொண்டாடப்படுவதாகும். முதற்கண் சிவகாமசுந்தரியை மலர்களால் போற்றி செய்து அதே நாமாவளியினுடைய ஆண்பாற் சொற்றொடரால் இறைவன் அம்பலக்கூத்தனை மலரிட்டு வழிபடுதல் சம்மேளன அஷ்டோத்தர சதநாமமாகும். ஸ்ரீ சூத உவாச்சா: ஸ்ருணுத்வம் முனயஸ்ஸர்வே ரகஸ்யாதி ரகஸ்யகம்.

நக்ஷாத்வர ஹம்சதாண்டவாய நமஹ. ஓம் மகாட்டகாசதாண்டவாய நமஹ. ஓம் மகாட்டகாசதாண்டவாய நமஹ. ஓம் அகங்காரதாண்டவாய நமஹ. ஓம் அகங்காரதாண்டவாய நமஹ. ஓம் பிரச்சண்டதாண்டவாய நமஹ. ஓம் பிரச்சண்டதாண்டவாய நமஹ. ஓம் சண்டதாண்டவாய நமஹ.

ஓம் ரத்ன சம்சத் தாண்டவாயை நமஹ. ஓம் ரத்ன சம்சத் தாண்டவாய நமஹ. ஓம் சித்திர சம்சத் தாண்டவாயை நமஹ. ஓம்.

ஓம் புஜங்கத்ராச தாண்டவாய நமஹ. ஓம் புஜங்கத்ராச தாண்டவாய நமஹ. ஓம் புஜங்கலலித தாண்டவாய நமஹ. ஓம் புஜங்கலலித தாண்டவாய நமஹ. ஓம் தத்வதாண்டவாய நமஹ. ஓம் தத்வதாண்டவாய.

ஓம் காலகூட பக்ஷண தாண்டவாயை நமஹ. ஓம் காலகூட பக்ஷண தாண்டவாய நமஹ. ஓம் பஞ்சாட்சர மகாமந்திர தாண்டவாயை நமஹ. ஓம் பஞ்சாட்சர மகாமந்திர தாண்டவாய நமஹ. ஓம் பரமானந்த தாண்டவாயை நமஹ. ஓம்

ஸ்திதபத விலசதே வாமமுத்ருத்ய பாதம் ஜ்வாலாமாலாசு மத்யே நடனமகிபதி வியாக்ரபாதாதிசேவ்யம் பஸ்மாலேபாக்ஷமாலாபரண விலசிதம் வன்னிடோலாபயாங்கம் அஸ்தைர்டக்காந்ததானம் பஜ ஹ்ருதி சததம் சாம்பிகம் தாண்டவேஷம். ஓம் சர்வம் ஸ்ரீ சிவார்ப்பணமஸ்து இதி ஸ்ரீ தாண்டவ சிதம்பர தாண்டவ அஷ்டோத்ர

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி ஃபாலோவிங் இஸ் சுக்ல யஜுர்வேதம் கர்மசாக்கா அத்தியாயம் 5.
2: அத பஞ்சமோத்ய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் பாராயணம். சிவ சஹஸ்ரநாமா இன் மகாபாரதா, சேஜ் உபமன்யு ரிசைட்ஸ் த 1008 நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா டு கிருஷ்ணா, பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. In this, you are about to listen an overview of Shaivam and Siddhanta. The title is Agamas and Temple Worship, presented by Shiva Madhusudanan Kalaichelvam. Thank you. Om Namah Shivaya.
1: Vinnalum Devarkum Melaya Vediyanai, Mannalum Mannavarkum Manbagi Nindranai, தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டின் ஆண்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்ந்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நென்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்தும் நென்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்மகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரரம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியோடும் தார்கமிழ் பூங் காந்தளந்தோர் குமரனோடும் மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவான். புலவர் நிறைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார் புனல் சூழ் வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். நமஸ்காரம். வித் தி அபண்டன் கிரேஸ் of Sri Tyagarajaswami and my acharyas, teamed up with Shaivam.org, a very popular website and knowledge bank for Shaiva traditions, to present this 10-day session titled An Overview of Shaivism and Siddhanta. So as per the title, every day for an hour there will be sessions that will introduce the listeners to Shaiva in general, Shaiva traditions and various different schools of Shaivam. But in particular, the focus will be more on Shaiva Siddhanta. So the first 2 days, we had an introductory session where the first day was more on general definition for religion. Why do we need a religion? How it has evolved in various different civilizations across the globe? And how the concepts of God, His creation, the living beings, how are they connected, the other natural elements around us, and what happens after death. So these kind of questions, how they have been attempted by various religions. We then looked upon the Vedas as the primary source of knowledge, religious, spiritual, cultural, and more in various different spheres. It is the primary source of knowledge when it comes to anything to do with India. So the Vedas that are celebrated by almost all major religions that have established itself, born here in India, nurtured into a school of thought by itself. We saw about the different Vedas, what each of them convey, and finally we discussed about the Vedanta, which is the Upanishads, and how it has been interpreted, the six popular orthodox schools, and how the Vedantic schools have their own interpretation of the Upanishads. The second day's lecture was to discuss more about Shaiva traditions in general, how it is a religion not just restricted to India.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ஓம் ஓம் ஓம். அதிகுரு சர்வஜ்ஞ பகவான் சங்கராச்சாரிய விரச்சித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர பர் விசார் சல் ரஹா ஹை. இஸ் ஸ்தோத்திர மே சுரேஸ்வராச்சாரிய ஜி கி வார்த்திக் பி ஹை, உஸ்கோ பி ஆதார் பனாகர் விசார் கர் ரஹே ஹை. மூல் ஸ்லோக் ஜோ பிரேம்புரி ஆசிரம் ட்ரஸ்ட் கே தரப் சே காப்பி கே ரூப் மே பிரிண்ட் அவுட் கியா கயா ஹை, சப்கோ மிலா ஹோகா, ஆப் லோக் உச்சாரண் கரே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 1, Sukta 4. Thank you.

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Now we welcome you all to listen the great Vedic chant, Sri Rudra Ganapatha.

சோழ வளநாடே சுடற்கொழுந்து ஈசனுக்கு சுந்தர திருக்கோயில், சுற்றாலயங்களாக சுற்றுமுள்ள திருவூர்கள், நடுவனதாக நம்பன் இடைமருது, நந்தி ஆவடுதுறை என்பர் ஆன்றோர். மருது என்று சொல்லப்பெறும் மருத மரங்களை திருத்தலமாகக் கொண்ட பழம்பதிகள் மூன்று. அவை மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், திருப்புடார்ஜுனம் என்பர். அர்ஜுனம் என்றால் மருத மரம் என்று பொருள். திருப்பருப்பதம் வடநாட்டு திருத்தலங்களில் ஒன்றாக உள்ளது. ஸ்ரீசைலம் என்று இன்று வழங்கப்பெறும் திருத்தலம் அது. மத்தியார்ஜுனம் என்பது திருவிடை மருதூர். திருப்புட அர்ஜுனம் என்பது பாண்டிய நாட்டில் உள்ள திருப்புடை மருதூர் என்பர் சான்றோர். திருவிடை மருதூர் எல்லாம் வல்ல மகாலிங்க பெருமான் எழுந்தருளியுள்ள பழம்பதி. அன்னை பிரகத் சுந்தர குஜாம்பிகை ஆலயம் வலப்பால் அமைந்த சிறப்பினது ஆம். பச்சை நிறமுடைய பரசிவத்தை இச்சையுடன் வழிபடும் பாங்கில் வடக்கு பார்த்த பிள்ளையார், இமையோர் பெருமானாக ஏகநாயகர், அண்டினோர்க்கு அருள் பாலிக்கும் அன்னை மூகாம்பிகை, அடலேர் என விளங்கும் அற்புத நந்தி யாவும் அவசியம் கண்டுதொழ வேண்டிய மூர்த்தங்களாம். திருமால், இலக்குமி, நான்முகன், சரஸ்வதி, 3 கோடி உருத்திரர்கள், 12 சூரியர்கள், வசிட்டர் முதலான முனிபுங்கவர்கள், அகத்தியர், கபிலர், சிவவாக்கியர், பட்டினத்தடிகள், பத்ரகிரியார் முதலிய அருளாளர்கள் பரவிய பழம்பதி இடைமருது. வரகுணத்தேவர் ஆற்றிய அரும்பணிகள் பல, ஐராவணம் பூசித்த வரலாறும் உண்டு. நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருவூர். ஆடல் விடங்கத்தேவர் அருமை திருமகனாரை அருணகிரிநாதரும் போற்றிப் பரவியுள்ளார். திருவாவடுதுறை ஆதீன அருளாட்சியில் ஒளிரும் திருக்கோயில்களில் ஒன்று திருவிடை மருதூர். திருஞான சம்பந்தப் பெருமான் ஆதிசேடன் வழிபட்ட திருநாகேச்சரத்து இனிதமரும் செங்கனகத் தனிக்குன்றை வணங்கி, நாகநாதப் பெருமானின் பிணிதீர்க்கும் பெருங்கருணையைப் போற்றி, திருவிடை மருதூர் தொழ எழுந்தருளும் காலத்து ஓடேகலன் எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினார் என்பது வரலாறு. போகும்போது அளவில்லா பெருமகிழ்ச்சி திருவுள்ளத்து எழ, என்னை ஆளும்பிரான் உரைகின்ற இடைமருது ஈதோ என்று பாடியருளினர். பண்ணோடு இசைபாடிய இப்பாடல்கள் பாடுவோர் விண்ணோர் உலகில் சிறப்புற்று இருப்பர் என்பது பதிகப்பலன். ஓடே கலன் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கராகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநெடுங்களம் சோழ நாட்டில் உள்ள காவிரியின் தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருநெடுங்களம். திருநெட்டான்குளம் என்றும் வழங்கப்பெறுகிறது. வங்கிய சோழன் பூஜித்து பேறு பெற்ற திருத்தலம். சுவாமி நித்திய சுந்தரர், தேவி ஒப்பிலா நாயகி. தீர்த்தம் சுந்தர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம். தலமரம் வில்வம். திருநெடுங்களமுடைய நாயனார் உலகாண்ட ஈஸ்வரமுடையார் கலந்தை நாயகர். திருநெடுங்களமுடைய தம்பிரானார் நிழலார் சோலை வளமுடைய நாயனார் என்பன இறைவர் தம் கல்வெட்டு திருப்பெயர்களாம். தவம் செய்த அம்பிகையை இறைவர் கள்ள உருவில் தோன்றி கைத்தளம் பற்ற அச்சமுற்ற அம்பிகை ஓடி ஒளிந்த இடம் ஒளிமதி சோலை என்று வழங்கப்பெறுகிறது. இறைவர் தம் மூலட்டானத்தின் மேல் இரட்டை விமான அமைப்பு புதுமையானது. ஆலமர் செல்வன் அழகிய கோலம் நெஞ்சை பிணைப்பதாம். அகத்தியர் முதலான முனிவர்கள் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள வெண்கல குதிரை விந்தையான அமைப்புடையது. நெடுங்கல திருப்பதிக கருத்துக்கள் யாவும் ஆலய ராஜகோபுரத்தில் அழகிய சிற்பங்களாக வடிக்கப் பெற்றுள்ளன. சோழர்கால கல்லூரல் சிறந்த வேலைப்பாடு உடையது. பொற்சுண்ணம் இடிக்க பயன்படுத்தினர் போலும். நெடுங்களத்தான் பாதம் நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி பாடுவார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். எறும்பியூர் திருமலை கல்வெட்டில் வடவீரநாட்டு நெடுங்களத்து மகாதேவர் என்ற குறிப்பு காணப்படுகிறது. திரு எறும்பியூர் முதலான திருத்தலங்களை போற்றி துதித்த புகழிவேந்தர் நீரணி பவளப் பொறுப்பின் நெடுங்கள மாநகர் சென்று சேர்ந்தார். நெடுங்களத்து ஆதியை அன்பால் அகம் குழைந்து பரவிய பிள்ளைப் பெருமான் இடும்பைகள் தீர்த்து அருள் செய்வாய் என்னும் இன்னிசை பாமாலை பாடினார் என்பது புராணம். திரு நெடுங்களத்து எம்மானை திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய திருப்பதிகம் உலகறிந்ததொன்று. மக்கள் வழக்கில் இடர்களையும் திருப்பதிகம் என்று போற்றுவர். இடர் என்றால் துன்பம். துன்பம் களைய ஓத வேண்டிய பதிகம் இது. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தேவாரம் திருப்பெருகு சிவஞான செல்வர் பாடிய தீந்தமிழ் பதிகத்தை பாடி பயன் துய்த்தோர் எண்ணிலர். மறையுடையாய் தோளுடையாய் எனத் தொடங்கும் இத்திருப்பதிகத்தில் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று அருளியிருக்கும் திறம் நோக்க அடியவர்கள் சிவமே பரம்பொருள் என்ற தெளிந்த சிந்தையராய் கொள்கை நலம் வாய்ந்தவராய் இருத்தல் வேண்டும் என்பது குறிப்பு பொருளாம். ராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் தாழ்நிழற்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நீரு கொண்டார் இடர்களையாய் நின் அடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் என்ற தொடர்கள்தாம் எத்துணை பொருட்சிறப்புடையன. இப்பதிகம் இசைப்போர்க்கு துன்பங்கள் நீங்குவதோடு பாவங்களும் விலகும் என்பது பதிகப்பலன். மறையுடையாய் எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஷட்சக்கராய நமஹ ஷடாய நமஹ சங்கஹஸ்தாய நமஹ ஷத்ருஹந்த்ரே நமஹ ஷமிதாகில துஷ்க்ருதாய நமஹ ஷரஹஸ்தாய நமஹ ஷதாவர்த்தாய நமஹ ஷதக்ரதுவரப்ரதாய நமஹ சம்பவே நமஹ சம்யாக புஷ்பார்ச்சியாய நமஹ சங்கராய நமஹ ஷதருத்ரகாய நமஹ சம்யாகராய நமஹ சாந்தமனசே நமஹ சாந்தாய நமஹ சசிகலாதராய நமஹ ஷடானன குரவே நமஹ சண்டாய நமஹ ஷட்கர்மநிரதாய நமஹ சகவே நமஹ ஷட்ஜாதிரசிகாய நமஹ ஷஷ்டாய நமஹ ஷஷ்டிப்ரீதாய நமஹ ஷடங்கவதே நமஹ ஷடூர்மிரஹிதாய நமஹ ஷஷ்ப்யாய நமஹ ஷிட்காய நமஹ ஷாட்குண்யதாயகாய நமஹ சத்யப்ரியாய நமஹ சத்யதாம்னே நமஹ சம்சாரரஹிதாய நமஹ சமாய நமஹ சக்யை நமஹ சந்தானகுஷலாய நமஹ சர்வசம்பத்ப்ரதாயகாய நமஹ சகராய நமஹ சாகராந்தஸ்தாய நமஹ சத்ராஷாய நமஹ சரணாய நமஹ சஹாய நமஹ சாம்பாய நமஹ சநாதனாய நமஹ சாதவே நமஹ சாராசாரவிஷாரதாய நமஹ சாமகானப்ரியாய நமஹ சாராய நமஹ சரஸ்வத்யாசுபூஜிதாய நமஹ ஹதாராதயே நமஹ ஹம்சகதயே நமஹ ஹாஹாஹூஹூ ஸ்துதிப்ரியாய நமஹ ஹரிகேஷாய நமஹ ஹரித்ராங்காய நமஹ ஹரிண்மணிசரோஹடாய நமஹ ஹரிபூஜ்யாய நமஹ ஹராய நமஹ ஹார்யாய நமஹ ஹரிணாங்கஷிகண்டாய நமஹ ஹாஹாகாராதிரஹிதாய நமஹ ஹனுநாசாய நமஹ ஹஹுங்கிருத்யாய நமஹ லாலானனாய நமஹ லதாசோமாய நமஹ லக்ஷ்மீகாந்தவரப்ரதாய நமஹ லம்போதரகுரவே நமஹ லப்யாய நமஹ லவலீஷாய நமஹ லலாயகாய நமஹ க்ஷயத்வீராய நமஹ க்ஷமாயுக்தாய நமஹ க்ஷயாதிரஹிதாய நமஹ க்ஷமினே நமஹ க்ஷத்ரியாந்தகராய நமஹ க்ஷாந்தாய நமஹ க்ஷாத்ரதர்மப்ரவர்த்தகாய நமஹ க்ஷயிஷ்ணுவர்தனாய நமஹ க்ஷாந்தாய நமஹ க்ஷபநாதகலாதராய நமஹ க்ஷபாதிபூஜனப்ரீதாய நமஹ க்ஷபணாந்தாய நமஹ க்ஷராக்ஷராய நமஹ ருத்ராய நமஹ மன்யவே நமஹ சுதன்வனே நமஹ பாஹுமதே நமஹ பரமேஸ்வராய நமஹ ஸ்விஷவே நமஹ ஸ்விஷ்டக்ருதே நமஹ

சிவாய நமஹ, கிரீஷாய நமஹ, பாகசாசனாய நமஹ, கிரித்ராய நமஹ, புருஷாய நமஹ, பிராணாய நமஹ, பஞ்சபிராண பிரவர்த்தகாய நமஹ, அத்யவோசாய நமஹ, மகாதேவாய நமஹ, அதிவக்த்ரே நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஈசானாய நமஹ, ததமாய நமஹ, தேவாய நமஹ, பிஷஜாம்பதயே நமஹ, ஈஸ்வராய நமஹ, தாம்ராய நமஹ, அருணாய நமஹ, விஸ்வநாதாய நமஹ, பப்ரவே நமஹ, சுமங்கலாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, சிவாய நமஹ, ஹ்ருஷ்டாய நமஹ, தேவதேவாய நமஹ, விலோஹிதாய நமஹ, கோபவஷ்யாய நமஹ, விஸ்வகர்த்ரே நமஹ, உதஹார்ய ஜனேக்ஷிதாய நமஹ, விஸ்வத்ருஷ்டாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, மீருஷ்டாய நமஹ, பகவதே நமஹ, ஹராய நமஹ, சதேஷுதயே நமஹ, கபர்தினே நமஹ, சோமாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, பவாய நமஹ, அநாததாய நமஹ, அதிதிருஷ்ணவே நமஹ, சத்வநாம் ரக்ஷகாய நமஹ, பிரபவே நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, மகாதேவாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, த்ரிபுராந்தகாய நமஹ, த்ரிகாக்னிகாலாய நமஹ, காலாக்னிருத்ராய நமஹ, நீலாய நமஹ, அதிபாய நமஹ, அநிலாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, சதாசம்பவே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹ, சிவாய நமஹ, ஸ்வர்ணபாஹவே நமஹ, சைன்யபாலாய நமஹ, திஷாதிஷாய நமஹ, வனஸ்பதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, பசுபதயே நமஹ, உக்ராய நமஹ, சஸ்பிஞ்சராய நமஹ, அந்தகாய நமஹ, துஷீமதே நமஹ, மார்கபாய நமஹ, பப்ரவே நமஹ, திவ்யாதினே நமஹ, அன்னபாலகாய நமஹ, புஷ்டாய நமஹ, பவாதிபாய நமஹ, லோகநாதாய நமஹ, ருத்ராததாயிகாய நமஹ, க்ஷேத்ரேஷாய நமஹ, சூதபாய நமஹ, அஹந்த்யாய நமஹ, வனபாய நமஹ, ரோஹிதாய நமஹ, ஸ்தபாய நமஹ, விருக்ஷேஷாய நமஹ, மந்த்ரஜாய நமஹ, வாண்யாய நமஹ, புவந்த்யாய நமஹ, வாரிவஸ்கிருதாய நமஹ, ஓஷதீஷாய நமஹ, மஹாகோஷாய நமஹ, க்ரந்தனாய நமஹ, பத்திநாயகாய நமஹ, ருச்னவீதினே நமஹ, தாவமானாய நமஹ, சத்வநாம்பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, சஹமானாய நமஹ, நிர்வியாதயே நமஹ, அவ்யாதயே நமஹ, ககுபாய நமஹ, நடாய நமஹ, நிஷங்கினே நமஹ, ஸ்தேனபாய நமஹ, கக்ஷாய நமஹ, நிசேரவே நமஹ, பரிசாரகாய நமஹ, ஆரண்யபாய நமஹ, ஸ்ருகாவினே நமஹ, ஜிகாம்சவே நமஹ, முஷ்ணபாய நமஹ, அசிமதே நமஹ, நக்தஞ்சராய நமஹ, ப்ரக்ருந்தாய நமஹ, உஷ்ணீஷினே நமஹ, கிரிசஞ்சராய நமஹ, குலுஞ்சாய நமஹ, இஷுமதே நமஹ, தன்வினே நமஹ, ஆதன்வதே நமஹ, பிரதிதானவதே நமஹ, ஆயச்சாய நமஹ, விஸ்ருஜாய நமஹ, ஆத்மனே நமஹ, வேதனாய நமஹ, ஆசனாய நமஹ, பராய நமஹ, சயனாய நமஹ, ஸ்வாபக்ருதே நமஹ, ஜாக்ரதே நமஹ, ஸ்திதாய நமஹ, தாவனகாரகாய நமஹ, சபாபதயே நமஹ, துரங்கேஷாய நமஹ, உகணாய நமஹ, த்ரும்ஹதயே நமஹ, குரவே நமஹ, விஸ்வாய நமஹ, வ்ராதாய நமஹ, கணாய நமஹ, விஸ்வரூபாய நமஹ, வைரூப்யகாரகாய நமஹ, மஹதே நமஹ, அணீயசே நமஹ, ரதபாய நமஹ, சேனான்யே நமஹ, க்ஷத்ரசங்கிரஹாய நமஹ, தக்ஷ்ணே நமஹ, ரதகாராய நமஹ, குலாலாய நமஹ, கர்மகாரகாய நமஹ, புஞ்சிஷ்டாய நமஹ, நிஷாதாய நமஹ, இஷுக்ருதே நமஹ, தன்வகாரகாய நமஹ, மிருகயவே நமஹ, ஸ்வானபாய நமஹ, தேவாய நமஹ, பவாய நமஹ, ருத்ராய நமஹ, சர்வகாய நமஹ, பசுபாய நமஹ, நீலகண்டாய நமஹ, க்ஷிதிகண்டாய நமஹ, கபர்தப்ருதே நமஹ, யுக்தகேஷாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, சததன்வனே நமஹ, கிரீஷ்வராய நமஹ, சிபிவிஷ்டாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, இஷுமதே நமஹ,
ஹ்ரஸ்வாய நமஹ வாமனாய நமஹ பஹுவர்ஷ வயசே நமஹ விருத்தாய நமஹ சம்வ்ருத்வசே நமஹ பிரதமாய நமஹ அக்ரியாய நமஹ ஆஷவே நமஹ அஜிராய நமஹ ஷீக்ரியாய நமஹ ஷீப்யாய நமஹ ஊர்மியாய நமஹ வஸ்வன்யாய நமஹ ஸ்ரோதாய நமஹ தீப்யாய நமஹ ஜ்யேஷ்டாய நமஹ கனிஷ்டாய நமஹ பூர்வஜாய நமஹ அபராய நமஹ மத்யாய நமஹ அபகல்பாய நமஹ ஆஷுஷேணாய நமஹ ஆஷுரதாய நமஹ ஷூராய நமஹ பிந்திவர்மத்ருஷே நமஹ வரூதினே நமஹ பில்மினே நமஹ கவசினே நமஹ ஸ்ருதசேனாய நமஹ துந்துபயே நமஹ த்ருஷ்ணவே நமஹ பிரஹிதாய நமஹ தூதாய நமஹ நிஷங்கிணே நமஹ தீக்ஷ்ணசாயகாய நமஹ ஆயுதினே நமஹ ஸ்வாயுதினே நமஹ தேவாய நமஹ உபவீதினே நமஹ சுதன்வத்ருஷே நமஹ ஸ்ருத்யாய நமஹ பத்யாய நமஹ காட்யாய நமஹ நீப்யாய நமஹ சூத்யாய நமஹ சரோத்பவாய நமஹ நாத்யாய நமஹ வைஷந்தாய நமஹ கூப்யாய நமஹ அவட்யாய நமஹ வர்ஷ்யாய நமஹ மேக்யாய நமஹ வைத்யுதாய நமஹ ஈத்ர்யாய நமஹ ஆதப்யாய நமஹ வாதோத்தாய நமஹ ரஷ்மிஜாய நமஹ வாஸ்தவாய நமஹ அஸ்துபாய நமஹ சோமாய நமஹ ருத்ராய நமஹ தாம்ராய நமஹ அருணாய நமஹ சங்காய நமஹ ஈஸ்வராய நமஹ உக்ராய நமஹ பீமாய நமஹ அக்ரேவதாய நமஹ தூரேவதாய நமஹ ஹந்த்ரே நமஹ ஹனீயசே நமஹ ருக்ஷாய நமஹ ஹரிகேஷாய நமஹ பிரதர்தனாய நமஹ தாராய நமஹ சம்பவே நமஹ மயோபுவே நமஹ சங்கராய நமஹ மயஸ்கராய நமஹ சிவாய நமஹ சிவதராய நமஹ தீர்த்யாய நமஹ கூல்யாய நமஹ பார்யாய நமஹ வார்யாய நமஹ பிரதரணாய நமஹ உத்தரணாய நமஹ ஆலாத்யாய நமஹ ஆதார்யாய நமஹ ஷஷ்ப்யபேனஜாய நமஹ சிகத்யாய நமஹ பிரவாஹ்யாய நமஹ இருண்யாய நமஹ பிரமதாய நமஹ கிம்ஷிலாய நமஹ க்ஷயனாய நமஹ பூலகாய நமஹ கோஷ்ட்யாய நமஹ புலஸ்த்யாய நமஹ க்ருஹ்யாய நமஹ தல்ப்யாய நமஹ கேஹ்யாய நமஹ காட்யாய நமஹ கஹ்வரேஷ்டாய நமஹ ஹ்ரதோத்பவாய நமஹ நிவேஷ்ட்யாய நமஹ பாம்சுமத்யஸ்தாய நமஹ ரஜஸ்யாய நமஹ ஹரிதஸ்திதாய நமஹ சுஷ்க்யாய நமஹ லோப்யாய நமஹ உலப்யாய நமஹ ஊர்மியாய நமஹ சூர்மியாய நமஹ பர்ணஜாய நமஹ பர்ணஷத்யாய நமஹ அபகுரகாய நமஹ அபிக்னோத்கித்ய கோவிதாய நமஹ அவகிரிகாய நமஹ ஈசானாய நமஹ தேவாதி ஹ்ருதயாந்தராய நமஹ விக்ஷீணகாய நமஹ விசின்வத்யாய நமஹ ஆனிர்ஹதே நமஹ ஆமிவத்ககாய நமஹ த்ராபயே நமஹ அந்தஸ்வதயே நமஹ தாத்ரே நமஹ தரித்ரதே நமஹ லீலலோஹிதாய நமஹ தவஸ்வதே நமஹ கபர்தீஷாய நமஹ க்ஷயத்வீராய நமஹ கோஹனாய நமஹ புருஷந்தாய நமஹ கர்த்தகதாய நமஹ யூனே நமஹ மிருகவரோக்ரகாய நமஹ மிருடாய நமஹ ஜரித்ரே நமஹ ருத்ராய நமஹ மீட்யாய நமஹ தேவபதயே நமஹ ஹரயே நமஹ மீடுஷ்டமாய நமஹ சிவதமாய நமஹ பகவதே நமஹ அர்ணவாந்தராய நமஹ சிகினே நமஹ ப்ரித்திவாசசே நமஹ பினாகினே நமஹ விருஷபஸ்திதாய நமஹ அக்னீஷவே நமஹ வர்ஷேஷவே நமஹ வாதேஷவே நமஹ ப்ரித்விஸ்தாய நமஹ திவிஷ்டாய நமஹ அந்தரிக்ஷஸ்திதாய நமஹ ஹராய நமஹ அப்சுஸ்திதாய நமஹ விஸ்வநேத்ரே நமஹ பதிஸ்தாய நமஹ வ்ருக்ஷமூலகாய நமஹ பூதாதிபாய நமஹ ரமதபாய நமஹ அவபலாய நமஹ சஹஸ்ராஸ்யாய நமஹ சஹஸ்ரநயனஸ்ரவசே நமஹ ரிக்கணாத்மனே நமஹ யஜுர்மத்யாய நமஹ சாமமத்யாய நமஹ கணாதிபாய நமஹ ஊர்மியாய நமஹ வர்ஷீஷபரமாய நமஹ சிகாயை நமஹ ஸ்துத்யாய நமஹ
அனசூயகாய நமஹ, மைத்ராயணாய நமஹ, மித்ரகதயே நமஹ, தண்டுப்ரீதாய நமஹ, ரிடிப்ரியாய நமஹ, உமாதவாய நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சநாதனாய நமஹ, சோமாய நமஹ, ருத்ராய நமஹ, மேகபதிவங்கவே நமஹ, மருதாம்பித்ரே நமஹ, அருஷாய நமஹ, அத்வரேஸ்வராய நமஹ, ஜலாஷபேஷஜாய நமஹ, பூரிதாத்ரே நமஹ, சுஜன்வினே நமஹ, சுராய நமஹ, சம்ராஜே நமஹ, புராம்பிதே நமஹ, துக்கஸ்தாய நமஹ, சத்பதயே நமஹ, பாவனாய நமஹ, க்ரதவே நமஹ, ஹிரண்யரேதசே நமஹ, துரதர்ஷாய நமஹ, விஸ்வாதிகாய நமஹ, உருக்ரமாய நமஹ, உருகாயாய நமஹ, அமிதகுணாய நமஹ, மகாபூதாய நமஹ, த்ரிவிக்ரமாய நமஹ, அமிர்தாய நமஹ, அஜராய நமஹ, அஜய்யாய நமஹ, ருத்ராய நமஹ, அக்னயே நமஹ, புருஷாய நமஹ, விராஜே நமஹ, துஷாராஜே நமஹ, பூஜிதபதாய நமஹ, மகாஹர்ஷாய நமஹ, ரசாத்மகாய நமஹ, மஹர்ஷயே நமஹ, புத்திதாய நமஹ, கோப்த்ரே நமஹ, குப்தமந்த்ராய நமஹ, கதிப்ரதாய நமஹ, கந்தர்வகானப்ரீதாத்மனே நமஹ, கீதப்ரீதாய நமஹ, புருஷாசனாய நமஹ, வித்வேஷணஹராய நமஹ, ஹார்யாய நமஹ, ஹர்ஷக்ரோதவிவர்ஜிதாய நமஹ, பக்தப்ரியாய நமஹ, பக்திவஶ்யாய நமஹ, பயஹ்ருதே நமஹ, பூதசங்கபிதே நமஹ, புவனேஷாய நமஹ, பூதராத்மனே நமஹ, விஸ்வவந்த்யாய நமஹ, விசோஷகாய நமஹ, ஜ்வரநாசாய நமஹ, ரோகநாசாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, வரப்ரதாய நமஹ, புண்டரீக மஹாஹாராய நமஹ, புண்டரீக த்வகம்பராய நமஹ, ஆகண்டல முகஸ்துத்யாய நமஹ, குண்டலினே நமஹ, குண்டல பிரியாய நமஹ, சண்டாம்சு மண்டலாந்தஸ்தாய நமஹ, சசிகண்ட சிகண்டகாய நமஹ, சண்ட தாண்டவ சன்னாஹாய நமஹ, சண்டகோபாய நமஹ, அகிலாண்டகாய நமஹ, சண்டிகா பூஜித பதாய நமஹ, மண்டனா கல்ப காண்டஜாய நமஹ, ரணசௌண்டாய நமஹ, மகாதண்டாய நமஹ, துகுண்ட வரதாயகாய நமஹ, கபாலமாலாபரணாய நமஹ, தாரணாய நமஹ, சோகஹரணாய நமஹ, விதாரணாய நமஹ, சூலகராய நமஹ, தர்ஷணாய நமஹ, சத்ருமாரணாய நமஹ, கங்காதராய நமஹ, கரதராய நமஹ, திரிபுண்டரவலிபாசுராய நமஹ, சம்பராரிஹராய நமஹ, தக்ஷஹராய நமஹ, அந்தகஹராய நமஹ, ஹராய நமஹ, விஸ்வஜிதே நமஹ, கோஜிதே நமஹ, ஈசானாய நமஹ, அஸ்வஜிதே நமஹ, தனஜிதே நமஹ, ஊர்வராஜிதே நமஹ, உத்வஜிதே நமஹ, சர்வஜிதே நமஹ, சர்வஹாரகாய நமஹ, மந்தார நிலையாய நமஹ, நந்தாய நமஹ, குந்தமாலாதராய நமஹ, அம்புதாய நமஹ, நந்திப்ரீதாய நமஹ, மந்தஹாசாய நமஹ, சுரவிருந்த நிஷேவிதாய நமஹ, முச்சுகுந்தார்ச்சிதபதாய நமஹ, த்வந்த்வஹீனேந்திரார்ச்சிதாய நமஹ, விஸ்வாதாராய நமஹ, விஸ்வநேத்ரே நமஹ, வீதிஹோத்ராய நமஹ, வினீதகாய நமஹ, சங்கராய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாஸ்த்ரே நமஹ, சஹமானாய நமஹ, சஹஸ்ரதாய நமஹ, தீமாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, நித்யாய நமஹ, அம்பராந்தநர்த்தனாய நமஹ, உக்ராய நமஹ, பவஹராய நமஹ, தௌம்யாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, விராஜிதாய நமஹ, வஞ்சகாய நமஹ, நியதாய நமஹ, விஷ்ணவே நமஹ, பரிவஞ்சகாய நமஹ, ஈஸ்வராய நமஹ, உமாவரப்ரதாய நமஹ, முண்டினே நமஹ, ஜடிலாய நமஹ, சுசிலக்ஷணாய நமஹ, சர்மாம்பராய நமஹ, காந்திகராய நமஹ, கங்காலவரவேஷதிருஷே நமஹ, மேகலினே நமஹ, அஜினினே நமஹ, தண்டினே நமஹ, கபாலினே நமஹ, மேகலாதராய நமஹ, சத்யோஜாதாய நமஹ, காளிபதயே நமஹ, வரேண்யாய நமஹ, வரதாய நமஹ, முனையே நமஹ, வசாப்ரியாய நமஹ, வாமதேவாய நமஹ, தத்பூர்வாய நமஹ, வடமூலகாய நமஹ, உலூகரோம்னே நமஹ, கோராத்மனே நமஹ, தாஸ்யப்ரீதாய நமஹ, லகவே நமஹ, ஸ்திராய நமஹ,
அனோரணீயசே நமஹ, ஈசானாய நமஹ, சுந்தரப்ருவே நமஹ, சுதாண்டவாய நமஹ, கிரீட்டிமாலாபரணாய நமஹ, ராஜராஜலசத்கதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, யோமகேஷாய நமஹ, யசோதராய நமஹ, பாதாளவசனாய நமஹ, பர்த்ரே நமஹ, சிபிவிஷ்டாய நமஹ, கிருபாகராய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, திவ்யாத்மனே நமஹ, ரிஷதர்மணே நமஹ, விரோசனாய நமஹ, தைத்யேந்திரவரதாய நமஹ, வைத்யாய நமஹ, சுரவந்தியாய நமஹ, அகநாசகாய நமஹ, ஆனந்தேஷாய நமஹ, குஷாவர்த்தாய நமஹ, நந்தியாவர்த்தாய நமஹ, மதுப்ரியாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, விரூபாக்ஷாய நமஹ, வனானாம் பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, மஸ்தகாதாய நமஹ, வேதவேத்யாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, ப்ரஹ்மாவுதனப்ரியாய நமஹ, பிஷங்கிதடஜடாஜூடாய நமஹ, தடில்லோகவிலோசனாய நமஹ, கிருஹாதாராய நமஹ, ராமபாலாய நமஹ, நரசிம்மவிநாசகாய நமஹ, மத்ஸ்யக்னே நமஹ, கூர்மபிருஷ்டஸ்திதிதராய நமஹ, பூதாரதாரகாய நமஹ, விதீந்திரபூஜிதபதாய நமஹ, பாரதாய நமஹ, வாரிதிஸ்திதாய நமஹ, மகோதயாய நமஹ, மகாதேவாய நமஹ, மகாபீஜாய நமஹ, மகாங்கதிருஷே நமஹ, உலூகநாகாபரணாய நமஹ, விதிகந்தரபாதனாய நமஹ, ஆகாஷகோஷாய நமஹ, ஹார்தாத்மனே நமஹ, மாயாவினே நமஹ, ப்ரக்ருதேஃபராய நமஹ, சுக்லாய நமஹ, த்ரிசுக்லாய நமஹ, த்ரிமதவே நமஹ, த்ரிசுபர்ணாய நமஹ, ஷடங்கவிதே நமஹ, லலநாஜனபூஜ்யாங்க்ரயே நமஹ, லங்காவாசாய நமஹ, அநிலாசனாய நமஹ, விஸ்வதஶ்சக்ஷுஷே நமஹ, ஈசானாய நமஹ, விஸ்வதோபாஹவே நமஹ, ஈஸ்வராய நமஹ, சர்வாத்மனே நமஹ, பாவனாகம்யாய நமஹ, ஸ்வதந்த்ராய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, விஸ்வபக்ஷாய நமஹ, விதுருபாக்ஷாய நமஹ, சர்வதேவசிரோமணயே நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, சத்யாய நமஹ, ஆனந்தாய நமஹ, ஞானானந்த மஹாபலாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. இதி ஸ்ரீ சிவரஹஸ்யே பர்காக்யே பஞ்சமாம்ஷே சத்வாரிம்ஷோத்யாயே சிவசஹஸ்ர

ஸ்ரீ சிவமயம் ஸ்ரீ சிதம்பர தாண்டவேஸ்வர அஷ்டோத்தர சதநாம சம்மேளன நாமாவளிகி அதனுடைய ஸ்தோத்திரம் சிதம்பர ரகசியத்தில் இரண்டாவது கண்டம் பூஜா கண்டத்தில் 24வது அத்தியாயத்தில் உரைக்கப்பட்டுள்ளது. சம்மேளனம் எனப்படுவது அம்மையையும் அப்பனையும் ஒரு சேர அர்ச்சிக்கும் ஒரே விதமான நாமாக்களுடைய ஆண்பால் பெண்பாலாக பகிர்ந்து அர்ச்சிப்பதாகும். இம்முறை சிதம்பரத்திலே விசேஷமாக கொண்டாடப்படுவதாகும். முதற்கண் சிவகாமசுந்தரியை மலர்களால் போற்றி செய்து அதே நாமாவளியினுடைய ஆண்பாற்றொற்றொடரால் இறைவன் அம்பலக்கூத்தனை மலரிட்டு வழிபடுதல் சம்மேளன அஷ்டோத்தர சதநாமமாகும். ஸ்ரீ சூத உவாச்சா ஸ்ருணத்வம் முனயஸ் சர்வே ரகஸ்யாதி ரகஸ்யகம் புரா வியாசேன கதிதம்

தாண்டவாய நமஹ. ஓம் மகாட்டகாச தாண்டவாயை நமஹ. ஓம் மகாட்டகாச தாண்டவாய நமஹ. ஓம் அகங்கார தாண்டவாயை நமஹ. ஓம் அகங்கார தாண்டவாய நமஹ. ஓம் பிரச்சண்ட

ஓம் ரஜத ஸ்ரீ சபா மத்ய தாண்டவாயை நமஹ. ஓம் ரஜத ஸ்ரீ சபா மத்ய தாண்டவாய நமஹ. ஓம் ஸ்வர்ண சபா ஸ்ரீசக்கர தாண்டவாயை நமஹ. ஓம் ஸ்வர்ண சபா ஸ்ரீசக்கர தாண்டவாய நமஹ. ஓம் காமகர்பஹர தாண்டவாயை நமஹ. ஓம் காமகர்பஹர தாண்டவாய நமஹ.

ஓம் உத்தண்ட தாண்டவாய நமஹ. ஓம் பிரமராயுத தாண்டவாயை நமஹ. ஓம் பிரமராயுத தாண்டவாய நமஹ. ஓம் சக்தி தாண்டவாயை நமஹ. ஓம் சக்தி தாண்டவாய நமஹ. ஓம் நிஷானச்சல தாண்டவாயை நமஹ. ஓம் நிஷானச்சல தாண்டவாய.

ஓம் புஜங்கத்ராச தாண்டவாய நமஃ. ஓம் புஜங்கத்ராச தாண்டவாய நமஃ. ஓம் புஜங்கலலித தாண்டவாய நமஃ. ஓம் புஜங்கலலித தாண்டவாய நமஃ. ஓம் தத்துவதாண்டவாய நமஃ. ஓம் தத்துவதாண்டவாய.

ஓம் காலகூட பக்ஷண தாண்டவாயை நமஹ. ஓம் காலகூட பக்ஷண தாண்டவாய நமஹ. ஓம் பஞ்சாட்சர மகாமந்திர தாண்டவாயை நமஹ. ஓம் பஞ்சாட்சர மகாமந்திர தாண்டவாய நமஹ. ஓம் பரமானந்த தாண்டவாயை நமஹ. ஓம் பரம

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி ஃபாலோவிங் இஸ் சுக்ல யஜுர்வேதம் கர்மசாக்க அத்தியாயம் 5.
2: அத பஞ்சமோத்யாயஹ. ஓம் அக்னேஸ்தனூராசி விஷ்ணாவே த்வா சோமஸ்ய தன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் பாராயணம். சிவ சஹஸ்ரநாமா இன் மகாபாரதா. சேஜ் உபமன்யு ரிசைட்ஸ் த 1008 நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா டு கிருஷ்ணா. பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: கிருத்தோமிரப்பா ஓயிழ.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhar Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
3: Maulav Ganga Shashankav கரச்சரணதலே சீதலாங்கா புஜங்காஹ வாமே பாகே தயார்த்ர ஹிமகிரிதனயா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவகனக சபா நாதவோடும் க்வ சக்திஹி சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம் திரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புநாதுமம் ஜோதத்தே நிஜமாயையைவ புவனாகாரம் விகாரோஜிதஹ யஸ்யாஹு கருணாகடாக்ஷ விபவௌ ஸ்வர்காபவர்காபிதௌ ப்ரத்யக்போத சுகாத்வயம் ஹ்ருதி சதா பஷ்யந்தி யம் யோகினஹ தஸ்மை ஷைல சுதாஞ்சிதார்த்தவ புஷே ஷஷ்வன்னமஸ்தேஜசே கிருபாலலித வீக்ஷணம் ஸ்மிதமனோஜ்ஞ வக்த்ராம்புஜம் சசாங்க கலயோஜ்வலம் ஷமித கோர தாபத்ரயம் கரோத்து கிமபி ஸ்ஃபுரத் பரமசௌக்ய சச்சித்வபுஹு தராதர சுதாபுஜோ த்வலஜிதம் மஹோ மங்களம் ஸ்ரீமத் க்ஷீரதரங்கிணி தடகதே புண்யே விரிஞ்சே புரே நித்யம் சந்நிஹிதம் கிலாகலயிதும் க்ஷீராபிஷேகாதரம் ஸ்ரீகாருத்மத வல்லிகா சஹசரம் மார்கே சஹாயம் நிருணாம் ஸ்ரீமத் தீக்ஷித விப்ரதைவதவரம் சஞ்சிந்தயே சங்கரம். ஸ்ரீமதப்பய்ய தீக்ஷிதேந்திர ரசித்தஸ்ய கங்காதராஷ்டகஸ்ய த்ருதீய ஸ்லோக. த்ருதீயே ஸ்லோகே த்விதீயா கதா. ஸ்லோகஸ்யஸ்ய த்ருதீயே பாதே தைத்யானாம் பலபராக்கிரமவர்தன ரூபாம் ஆர்த்திமாபத்யமானஸ்ய சகலதேவ ஷரணீகிருதஸ்ய பகவதோ நாராயணஸ்ய ச ஆர்த்திஹந்தாரம் தஸ்ய விஜயப்ராப்த்யர்த்தம் தஸ்மை சுதர்சனசக்ரம் தததம் பகவந்தம் ஹரீஸ்வரம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. ஏவம் பவதி ஸ்லோகஹ. மிருத்யும் வக்ஷசி தாடயன் நிஜபத த்யானைக பக்தம் முனிம் மார்க்கண்டேயம் அபாலயத் கருணயா லிங்காத்விநிர்கத்யயஹ நேத்ராம்போஜ சமர்ப்பணேன ஹரயே பீஷ்டம் ரதாங்கம் ததோ ஆர்த்தத்ராண பராயணஸ்ஸ பகவான் கங்காதரோ மே கதிஹி இதி. அன்வயஹ ஏவம் பவதி. யஹ லிங்காத் விநிர்கத்ய மிருத்யும் வக்ஷசி தாடயன் நிஜ பதத்யானைக பக்தம் முனி மார்க்கண்டேயம் கருணயா அபாலயத் யஷ்ச நேத்ராம்போஜ சமர்ப்பணேன ஹரயே அபீஷ்டம் ரதாங்கம் ததோ சஹ ஆர்த்தத்ராண பராயண பகவான் கங்காதர மே கதிஹி இதி. சிவபுராணாந்தர்கதாயாஹ சதுர்த்தியாஹ கோடிருத்ரசம்ஹிதாயாஹ சதுஸ்த்ரிம்ஷத் பஞ்சத்ரிம்ஷதத்யாயாப்யாம் பிரதிபாதிதம் விஷ்ணுனா ஸ்வநேத்ரமுத்பாட்ய சஹஸ்ரதமாம் போஜத்வேன தத் சமர்ப்பணேன தத் துஷ்டான் மஹேஸ்வராத் சுதர்சனசக்ர ப்ராப்தி விருத்தாந்தம் சங்கிருண்ஹந்தி. யஹ நேத்ராம்போஜ சமர்ப்பணேன ஹரயே அபீஷ்டம் ரதாங்கம் ததௌ சஹ ஆர்த்தத்ராண பராயண பகவான் கங்காதர மே கதிஹி இதி. நேத்ராம்போஜ சமர்ப்பணேன நேத்ராம்போஜஸ்ய பாடிதவாம நேத்ரஸ்ய சமர்ப்பணேன ஹரயே தைத்யநாசார்த்தம் ஷரணாகதாய விஷ்ணவே அபீஷ்டம் வாஞ்சிதம் ரதாங்கம் மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாக்யம் சக்ரம் ததௌ சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி. ஸ்ரீ சிவபுராணே சதுர்த்தியாம் கோடிருத்ரசம்ஹிதாயாம் சூதபௌராணிகேன நைமிஷாரண்யஸ்தேப்யஹ ரிஷிப்யஹ சிவாவதாரமாஹாத்மியம் விவிதாக்யானபுரஸ்ஸரம் நிவேதிதம். ஹரீஸ்வரஸ்ய லிங்கஸ்ய மஹிமானம் విష్ణునా కృతం శివారాధనం, తస్మాత్ తస్య సుదర్శనచక్ర ప్రాప్తిం చ పృష్టే సతి నైమిషారణ్యవాసిభిర్మహర్షిభిః తత్కథాం వక్తుమారేభే సూతః. కస్మిశ్చిత్ కాలే దైత్యానాం బలపరాక్రమవర్ధనేన పీడితాః దేవాః విష్ణుం శరణం ప్రాపుః ఇతి. భగవాన్ హరిః శరణార్థమాగతాన్ దేవాన్ విలోక్య భగవంతం హరమేవ చింతయామాస ఇత్యాహ. స్మృత్వా శివపదాంభోజం విష్ణుర్వచనమబ్రవీత్ ఇతి. సకల నిలింపరక్షణ విధౌ హరః ఏవ దక్షః ఇత్యాహ విష్ణుః. కరిష్యామి చ వః కార్యం ఆరాధ్య గిరిశం సురాః బలిష్ఠాః శత్రవో హ్యేతే విజేతవ్యాః ప్రయత్నతః ఇతి. ఇత్యుక్తాస్తే సురాః సర్వే విష్ణునా ప్రభవిష్ణునా మత్వా దైత్యాన్ హతాన్ దుష్టాన్ యయుర్ధామ స్వకం స్వకం ఇతి. అథ విష్ణుకృతం శివారాధనం కథయితుం ప్రక్రమతే. విష్ణురప్యమరాణాం తు జయార్థమభజచ్ఛివం సర్వామరాణామధిపం సర్వసాక్షిణమవ్యయం గత్వా కైలాసనికటే తపస్తేపే హరిస్వయం కృత్వా కుండం చ సంస్థాప్య జాతవేద సమగ్రతః పార్థివేన విధానేన మంత్రైర్నానావిధైరపి స్తోత్రైశ్చైవాప్యనేకైశ్చ గిరిశం చాభజన్ముద కమలైః సరసోజాతైః మానసాఖ్యాన్ మునీశ్వరాః బద్ధ్వా చైవాసనం తత్ర నచచాల హరిస్వయం ప్రసాదావధి చైవాత్ర స్థేయం వై సర్వథామయ ఇత్యేవం నిశ్చయం కృత్వా సమానర్చ శివం హరః. యదా నైవ హరస్తుష్టః బభూవ హరయే ద్విజాః తదా స భగవాన్ విష్ణుః విచారే తత్పరోభవత్. విచార్యైవం స్వమనసి సేవనం బహుధా కృతం తథాపిన హరస్తుష్టః బభూవోతి కరః ప్రభుః. తతస్తు విస్మితో విష్ణుః భక్త్యా పరమయాన్వితః సహస్రనామభిః ప్రీత్యా తుష్టావ పరమేశ్వరం ఇతి. ఉత్తరస్మిన్నధ్యాయే విష్ణునా కృతం శివసహస్రనామ స్తోత్రమవధేయం. తద్ధి తేన కృతం శివప్రపదనం ద్యోతయతి. ఉచ్యతే పునరస్మిన్నధ్యాయే ప్రత్యేకం కమలం తస్మై నామమంత్రముదీర్య చ పూజయామాస వైశంభుం శరణాగత.